அல்ஹம்துலில்லாஹ் வஷுக்ருலில்லாஹ் பதலோ நிமே பன்னசை நன்யா பல்லாஹ் இறங்கி தன்ற அசுக்குருக்கத்தலோ ரிசன்னு அல்லாஹு தாலா நஸ்ஸபாரி ஃபம்மசிமரஜான இன்றங்கே அப்பங்கின்றிங்கன்னலோ ஃபதரிக்கமான கண்ண படங்கி சிமத்தருவாசிவி போலான புகல்லாஹு தாலா நசபா செகைகான பக்க சிவியம் மமுவாரி புகல்லாஹு தாலா நந்தரி மலம் புயி சின்ன பக்க சிவியத்தாவ நசபாரி நம் பேங்கி புகல்லாஹு தாலா டோசாத்தா அன்றங்கே நத்தன கிவி திம்பங்க டெச்சத்தா ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மக்கோத்தோபரோஃபேமு சபாகே உம்மா நபிக்கு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதலோனி மே சிமத்தப்பமிகிவி சலவத்தா பாயி ரி ஜொக்க ஜொக்காத்தா ரி துடா துடாத்தா ரி லிவு லிவுத்தா மமுவாரி இ பதங்கமானங்கி மத்தில் லோலோங்கி ஷஃபாஅத்துன் நபி பத்துலுன்ன நபித்தா ரி சொரி முன்றின்ன பங்கல்லாஹு தாலா ரிவத்துடே நகாக ஃபத்துலும் சங்கதின்ன ஃபத்துலுன்ன புங்கல்லா தால நன்னிய ஃபத்துலுன்ன நபித்த முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரிமக்வான நரோ துங்க துங்க இராம் பியசன்ன நபித்தா நசரிக்கி சிமதம சலாவா அல்லாஹும்ம சொல்லி வசல்லி முபாரிக் அலா சையிடினா முஹம்மதின் வாலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அல்ஹம்துலில்லாஹ் பச்சாத்தா அங்கமூபி ரிதுஜுன்னா பாபுன்ன ஃபக்கத்தி அலல் அயாலி பாப் எம் மஞ்சலாஸ்கான் தந்தங் க உத்தமான் மனஃப்காஹி கல்வார்கா. அல்ஹம்துலில்லாஹ் கிட்ட சுதா சம்பே தி ஹதீஸ் terakhir dari pembahasan ini. Wa anhu anin nabi sallallahu alaihi wasallam qala al yadul ulya khairum min al yadis sufla. وابدأ بمن تعوله وخير الصدقة ما كان عن ظهر غنى ومن يستعفف يعفه الله ومن يستغني يغنه الله رواه البخاري. Iwe hat desa engkai ribaca Popole ripangulutta Sahabat melebi Abi Hurairah sama dengan hadis yang kita jelaskan kemarin tentang Mami yawmi yusbihul ibadu fihi illa malakani yanzilani. Dikurumi tasisui sangadinna engka dua malaikat pada turungi ki siddi marilla duang Allahumma ati munfiqan khalafa ipuang tewiringi fapasille ritaongke balancangingi waramparana wa yakulul akharu itu siro malaikat sidi na baca tu pak dongenna makka deh Allahumma a'ti mumsikan talafa ipuang
tawiringi abinasanga to angke makaddi simatatta hangingi waramparanna di namelo balance. Jadi hadis ini dari Abi Hurairah radhiyallahu anhu. Termasuk hadis angke mak dapiri ditujunne ye pembahasata. Populer di pangulutta sahabat melebih Abi Hurairah. Merisengi riseseta yiwi sahabat Abi Hurairah bukan nama aslinya, tetapi gelaran yang disematkan kepadanya nasabah iyaro pangulutta Abi Hurairah nafuji mafiara cukih. Nama aslinya adalah Abdurrahman bin Sakhar. Maka Dewi Pengelupta Abi Hurairah, maka Dewi Nabi Muhammad sallallahu alaihi wasallam tawana sariye famasena niya asalamaka al-yadul ulya khairum minal yadis sufla. Tangan di atas lebih baik daripada tangan yang di bawah. Wabda biman ta'uluh, mulailah menafkahi orang yang menjadi tanggunganmu. Bainimu, wija-wijammu, tawangke ribolamu, termasuk asisten rumah tangga. Ya, inilah yang menjadi prioritas utama dalam menafkahi keluarga. Wa khairus sadaqati ma kana an zahri ghinan, sebaik-baik sedekah adalah sedekah yang lebih dari keperluan. Akatana pura mana pimatu ibalance yewe, pura mana pimatu ibalance yewe mancaji prioritas utama baru kepada yang lainnya. Wa may yasta'afif, barang siapa yang menjaga kehormatan dirinya, manini ide narilaulau yu'iffahullahu, pengala ta'ala meluk melitutiwi alap direnah. Allah akan menjaga kehormatannya nasabah dekna narilaulau lorifadan narufatau. Wa may yastagni, siapa yang merasa cukup nama madayangan ni fakbirina fungallahu ta'ala yughnihillahu, Allah akan mencukupkan rezeki kepadanya. Rawahul Bukhariyu yewi hadisa'i nafalili fangulutta Imam Bukhari. Ifahangi fuliri wihak desa'na nabika Muhammad sallallahu alaihi wasallama, maka de yarur yasengi tangan di atas yang bermakna memberi, khairum minal yadis sufla, lebih madecengi dibandingkangi tau engke tarima iya rofak berewe. Sama-sama mendapatkan kebaikan, baik yang memberi
maupun yang menerima pada fada lolongan dicik, pada fada lolongan akpalang. Tetapi yang paling baik di antara keduanya adalah orang yang memberi. Tetapi kedua-duanya mendapatkan kebaikan. Nah, sebab bining itu mak birewe dega kamelo tarime fak birena. Kira-kira adik na lolong apalah? Makanya Nabi mengatakan khairun, semuanya mendapatkan kebaikan, tetapi orang yang memberi itu lebih banyak ia mendapatkannya daripada orang yang diberinya.